0: 107.8 FM ಇದು ಬಣ್ಣ ಬಣ್ಣದ ಬದುಕು. கேட்டுண்டுள்ளார் ரேடி சாரம் 107.8 FM. இது ரங்கு ரங்குரோ ஜீவன முண்டியண்டுள்ளோ நானிங்களோ சேஃபுல்லோ குத்தார் இண்டத்தோ மொயிலாஞ்சி பேரி காரியக்ரமத்தில் எல்லாருக்கும் கல்பு நொறிஞ்சு ஸ்வாகத. இண்டத்தோ ஈ ஒரு காரியக்ரமத்தில் நாங்க மீலாது சந்தேஷ கேட்டுன் வருவா. மீலாது சந்தேஷத்தை பக்கே பலக்க பரையிடோ ஆல் சாமாஜிக காரியக்கர்த்தே ஷமீரா ஜஹான்.
1: ரேடியோ சாரங்கில் நண்ட பல்க கேட்டோன்ட்டுள்ளோ எல்லா சகோதரா சகோதரிமார்கும் அஸ்ஸலாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. நானு ஷமீரா ஜஹான். ரபியுல்லவல் திங்கள் ரபிசயத்தில் பிரவாதி முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமா பெண்ணிங்கு கொடுத்தோ ஸ்தானமானத்து விஷயத்தில் பல்க வரியோகு வியர்க்கிறேன். இது ரபியுல்லாவல் திங்களாய் திக்ரு. ஈ திங்களு துனியாவுரோ எல்லா முஸ்லீம் ரங்கா முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமரோ பேர பேர நமந்துல் நென்பாக்குறாரு. காரணா ஈ திங்களு முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமரோ பெத்திரு செல்றதுக்கு ஆதாரம் உண்டு. அரேபியாத்தில் ஒரு கால இந்து பெண்ணு மக்களோ செய்கொகு விட்டோண்டில்லாந்து. காரணா பெண்ணு கிடாவு அப்பசக்குனா பெண்ணு பெத்த பிசைய கேட்டப்பா அப்பமார்கு அவமான சதிக்குகாயோண்டில்லாந்து. பெண்ணு கிடாவுரோ அப்பமாரிய தண்டோ கையாரே குலிகிட்டுத்து மண்ணிட்டோண்டினார். அப்பமாரோ மனசு எத்திர கட்டினா செந்து இதில் நங்கு பிடியாவுரு. ஆனிங்கு பத்திராண்டியாரா பெஞ்சாய் மாறினார். பெஞ்சாய் மாறு ஒரே பல்ல பிர்சத்தில் நோக்கியோண்டில்லாந்து. அங்கா பேரை மங்கிலாய்த்து கொசில் இக்கோகு புட்டோண்டும் இல்லாந்து அடிச்சோண்டு பிராணிராண்டி கீழாய்த்து கண்டோண்டினார். பட்டிர உப்பத்ரா எத்திர இந்து செந்தெங்கு கடா தீர்க்கோகு ஆயில்லேங்கு பெஞ்சாயிரோ பட்டி சாவுக்காரமார்கு கொடுத்து புட்டோண்டினாரு. பெண்ணு செல்றது ஜீமமே இல்லாத்தோ ஜடா பஸ்து போல பேன்மாய போல பிரயோஜன எடுத்தோண்டினாரு. ராயத் தங்களொட்டியும் நெரக்கர ரங்களொட்டியும் அவுடுத்த ஆணிங்க சிறிய சிறிய விஷயத்தில் கலாட்டாக்கித்து பிரதீகார எடுத்தோண்டினாரு. பிரதீகாரத்தை செந்து அவுத்ரோ பெண்ணிங்கா விதவை ஆகுறதும் மக்கா அநாத்தாவுறதும் பயசுரோ அப்பா உம்மகு நோக்கிறாங்க இல்லாம ஆறாவதும் ஆணிங்கு வெளியே விஷயமே ஆயோண்டில்லாந்து. கல்லு வெபிச்சாரத்துல அங்கள ஜீவனை போயோண்டின்து. அப்பரோ பெஞ்சாய் மாறொட்டியும் தைஹிக சம்பர்க்கா வெய்க்கிறத்தரை மிருகியத்தே அங்கள கையில் இந்து செந்து இத்திஹாசத்தில் நங்கு ஓதொம்போ பிடியாவுரும். மக்காத்தோ ஈ பரிசரத்துல ஈ பெடுக்கு பரிசரத்துல செரிய பயசுலேமே இதெல்லாம் நோக்கித்து முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமகு மனசுக்கு பாரி பேஜாராவுரும். முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமரோ சொபாவா அங்கலோ ஆ ராயத்துலுள்ள ஆல்மாரோ நடுலு பேரமே நம்னைந்து ஒர்க்கும் கலவு செல்லாததுக்கு ராயத்தங்க அல் அமீன் செல்றோ விருது கொடுத்து தின்னாரு. அநாத்தமாரோ விதவையமாரோ விஷயத்துல பேஜாராய்த்து ஹிரா குட்டேக்கு போய்த்து ஏகாந்த இக்கோகு பிரயத்னாக்கியோண்டின்து. பெஞ்சாயி ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவுடிக்கு சோறு கொடுத்தோண்டின்து ஐம அயல்கு சப்போர்ட் ஆக்கியோண்டின்து. பிரவாதி முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமக்கு 40 வருஷாயப்பா ஹிரா குட்டேலு மலாய்க்கா தேவச்சரா ஜிப்ரீல் பிரத்யக்ஷாய்த்து முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமக்கு அல்லாஹுரோ சந்தேஷத்தோ எத்துபாட்டு. ஈ சந்தேஷா பெண்ணுக்கு கொடுக்குறோ ஸ்தானமான நோக்கரும். இன்று இதே விஷயத்திலே திக்குரு நான் நீங்கள முன்னால் பல்கவரியகு பார்த்தாயிரும். ஆணு பெண்ணு செல்றது ஒரே ஜீமா. ஆறு ஆணுரும் உண்டாக்கிறானா ஆ சிருஷ்டிகர்த்தா அல்லாஹுவே பெண்ணுரும் உண்டாக்கிறானு. ஆணு பெண்ணுரோ நடுலு பேத காட்டகு தீரா. ஆறு அவுத்ரோ பெண்ணிங்களொட்டிய நல்ல நம்துலு இக்கிறாரா அங்கமே நீங்கள் அதில் செம்ம நல்லங்கை திக்கிறாரு. அவுத்ரோ பர்த்து போம்பத்துக்கும் பெண்ணிங்களொட்டிய ஜாகிரத்தெளிக்கணும் ஜாகிரத்தில் அங்கள குட்டியோன்ட்டு போகணும். பெண்ணு கண்ணாட்டி போல இங்கன பிரவாதி முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமா செந்து இதுரோ செந்து ஆணிங்க அவுத்ரோ உல்கம் பர்த்தும் பெண்ணிங்களொட்டிய செந்தத்துல பிர்சத்துல இக்கோகு தொடங்கியாரு. பெண்ணு கிடாவுரோ கொல்லுறது செந்தைங்க அபோஷன் ஆக்குறது பிரூணஹத்தி ஆக்குறது வெளியோ பாப்பா ஐத்திக்குரு. நால அல்லாஹூ பரலோக்கத்துல நீங்கள முகம் நோக்கால ஆ கிடாவுரொட்டிய நேரமைத்து பிரஷ்ன கேக்குவானுன்னு சென்னது கேட்டு தாம்பத்துக்கு ஆ ராயத்தாள்மார்கு பஷாத்தாப்பாய்த்து அல்லாஹுரோ பேடு சுரைத்து நங்கள நோக்கிறவன் ஒருத்தா உள்ளான்னு செல்றோ பிரஜ்ஞ வந்து அப்பா உம்மரும் ஆஸ்திலு பெண்ணு மக்ககும் ஓதி கொடுக்கணும்ட்டு அல்லாஹுர ரசூல் செந்து தானத்தில் வச்சித்து வெளிய தானா ஏதுன்ட்டு கேட்டப்பா ஆறும் நோக்கிறங்க இல்லாத ஸ்தித்திலு நீங்களோ முட்டா பண்டோ பெண்ணு மக்களோ நோக்கிறதை திக்கிறு செந்து அப்பா சகோதரமாறு தலாக்காயோ பெண்ணு மக்கா விதவை மாறோ அவுத்துக்கு வந்தப்பா பிர்சத்தில் நோக்குறோகு தொடங்கியாரு விதவை மாறோ மங்கிலாவுக்கும் பாலகாரான் மக்கா பர்த்தாயாரு விதவை மாறு உப்பதிராக்குறது பந்தாய்த்து மங்கிலாவரோ சந்தர்ப்பத்துல பெண்ணுரோ இஷ்டத்துக்கு விலை வைக்கணும் செந்து அல்லாஹுர ரசூல் படிபாட்டித்து மங்கிலாவரோ ஆணு பெண்ணுக்கு மெஹரு செந்திங்க வது தட்சிண கொடுக்கறது கட்டாய ஆக்கித்து ஆஸ்தில் கிட்டியோ காசு மெஹரில் கிட்டியது பெண்ணுற சொந்த சொத்து சென்ன சபுலு பெண்ணிங்க வியாபாரத்துக்கிட்டு சுவாபிமானத்தில் செய்கொகு சாத்தியாய்த்து ஆர்த்திகைத்தும் பெண்ணு பெண்ணு மக்கா உஷாராயாரு அதுகை தைத்திக்கிற இண்டும் மெஹரு செல்றது பெண்ணுரோ கையிலமே கொடுக்குறோ அவளுக்கு இஷ்டம் இந்தேங்க மாத்திரா மெஹரில் கிட்டியது மாப்பிளைக்கு கொடுக்கா அப்பகு கொடுக்கா இல்லைங்க அது அவ்வளமே ஆஸ்தியை திக்குரு அதுல ஆறும் பலவன் தாக்குகில்ல மங்கிலாயில் பின்ன தாம்பத்திய சுக்கா இல்லாமாராயங்கு கலாட்டாக்கியோன்ட்டே செய்க்கிறோன்ட்டு கண்டேங்கு தாம்பத்திய ஜீவனம் முன்னல் கொம்போகு வேண்டான்ட்டாயங்கு கஷ்டத்தில் செய்க்கணும்ட்டு இல்ல தலாக்கு குலாத்தோ நியமா ஜாரியாக்கித்து குலா சென்னெங்கு பெண்ணு சுலபத்தில் விடுகடை அவரதை திக்குரு வட்டிர விவகாரா பின்ன வியாபாரா ஒரே போல அல்லா செந்து காட்டி கொடுத்துத்து வட்டி விவகாரா ஆக்குறங்கு ஷாப்ப இட்டுத்து ஆல்மாறு ஹலாலாய வியாபாரம் ஆக்கியாரு வட்டிர செந்து பெஞ்சை மரமே பித்தோன்ட்டோ ஆ ஒரு காலகட்ட இல்லான்ட்டு ஆல்மாறு சந்தத்தில் நடக்கோக்கு தொடங்கியாரு உம்மரோ ஹித்மத் ஆக்குறது அப்பராண்டி மூணு பட்டு யாரா சேர்ந்த சபுலு பெண்ணுக்கு எத்திர வெளியே ஸ்தான கிட்டித்து செந்து நங்கு இதுல அந்தாஜாவரு பெண்ணுக்கு ஆத்மமே இல்ல அபசக்குனா செந்து பூமிக்கு செய்கொகு விடாத்தோ சமாஜத்துல ஆணிங்கு சமானைத்து வெளியைத்து படிச்சித்து பாணியாக்கித்து எல்லா கஷேத்திரத்திலும் ஆணிங்களொட்டிகிந்து ஆணிங்கள் எதிர்லும் வெளி வெளி அதிகாரி மாறோ எதிர்லும் சலஹை சூச்சனை கொடுக்கோகும் தீன்ற விஷயத்துல ஃபத்வா கொடுக்கோகும் சாத்தியாவுற போல பெண்ணுக்கு கௌரவ கொடுத்தோ முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லமா நேராய்த்தும் பெண்ணிங்கள பர நின்றோ ஒரு ஹோராட்டகாரா விமோச்சகா செல்றது சம்சயமே இல்ல இத்தர பிசைய சேர்ந்து நண்டோ இண்டத்தோ பல்கத்து நானு தீர்க்கிறேன் நீங்கள் எல்லாரும் மேலு அல்லாஹுரோ சாந்தி கட்டு
0: ஸ்ரோத்ருங்களே இதுவரைக்கும் சாமாஜிக காரியகர்த்தி ஷமீரா ஜஹான் ஐமடு மீலாது சந்தேஷங்க கேட்டுன் வந்தாரு இது இண்டத்த மொயிலாஞ்சி பேரி காரியக்கிரம எப்பவும் கேட்டுண்டிக்கரும் இது ரேடியோ சாரங்கு 07.8 FM ரங்கு ரங்கு ஜீவனா

ஜோலி கேட்டு பாட வந்து தும்பு போயிரு. ஆபொருத்தர் ஊர்து அரசன மகேல மந்திரிட மகேல போட்டே போய் நக்குள் பிரபத்து சேரு அரசு நாடந்து வரே தன கடபுடியே அக்குலு நாடந்து வந்த குருகுலு வரந்து கோழி கேடு ஜத்தொன்னு நச்சாரு தாத குருகுல தாதந்து கென்னகா தாதந்து தோஜானிக்கு கருபூஜா புட்பால ஜோலிகே ரத்தசித்தவாயினருந்தரு பட்டரு ஆ குருகுலனு தர தர தர ஒய்த்தொந்து வத்தரு அரசுன கைத்தல எத்தாயிரு அவ்வேனு ருண்டோலேனு தூது அரசுடு தரத்திற்குது மகரியர் ஒன்றை பொறுத்தாய் வக்கா லக்கு துந்தினாரு கொலை கடுக்க பிராணன முடியார வல்லு கல்லு கம்பத சிக்ஷ கொர்லே கல்லு கம்பதரு ஒய்த்தொந்து வத்தேரு ஆத்து பொறுத்தன குருகுலக்கு என்ன காரணிக்க தெரிண்டு என்ன ஸ்தோத்திரம் அல்த்தேரு ஸ்துதி அல்த்தேரு அரசு மகள மந்திரி மகள எதிர வரந்து சாக்கிரதக்கு விஷயம் போது அரசுக்கு தெரிப்பாயிரு பார்வத்தர் அரசு குருக்கள் காது கட்டபுரியரு தப்பாண்டு க்ஷமை கோரணும் சனித்த புண்ணியாத்மா நின்ன கார்பாருன்னு தோஜாய நிராதங்கவாது நடபட நின்ன காருபாரு கரீனத்தின யுகில ராஜ மகாராஜர் மனுமுனி குரு ஒரு எல்லப்படுத்தினத்து கரிது போன மூஜியுகா நடத்தொண்டு கலியுகா தேவர வண்டின பாத்தரா கலியுகத தேவரு யானை பணந்து போவரா அப்படா கரிலயுக குலடு தேவர்ன மைமை பிரபஞ்சடு பிரசாராய் நெஞ்சா கிரதயுகடு நாரதர்ன மூலக்கவாது த்ரேதாயுகடு ஸ்ரீராமன மகிமை பக்தாய் நெஞ்சின ஹனுமந்தன மூலக்கவாது கோபரடு கிருஷ்ணதேவர்ன மகிமை பக்தன அர்ஜுனன மூலக்க அஞ்சண்ண தேவர்ன மகிமை இஞ்ச பிரசாராவடு பக்தர்ன மூலக பிரசாராவடு இஞ்சின சங்கல்பரு மல்த்துது ககன மார்படு காக்கவாகனாத பாவந்த புலக கே

மாத்தேர்ல வன் பேரு கோரிக்கையில தந்து புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கையில பண்ணுவானது ஏரைகளை பத்தி யான நிக்கல சுந்தரரை மந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்குத பத்து

0: रेडियो सारंग 107.8 FM। கேட்டுண்டுள்ளார் இது ரேடி சாரங்கும் 107.8 FM. இது ரங்கு ரங்குரோ ஜீவன முண்டியன்டுள்ளோ நானிங்களோ சேஃபுல்ல குத்தார் இண்ட தொமைலாஞ்சி பேரி காரிக்கிரமது எல்லாருக்கும் கல்பு நொறிஞ்சு ஸ்வாகத இண்டத்தோ ஈ ஒரு காரிக்கிரமத்தில் நாங்க மீலாது சந்தேஷ கேட்டுன் வருவா மீலாது சந்தேஷத்தை பக்கே பலக்க பரேடோ ஆல் சாமாஜிக காரியக்கர்த்தே ஷமீரா ஜஹான்
1: ரேடியோ சாரங்கில் நண்ட பல்க கேட்டோன்ட்டுள்ளோ எல்லா சகோதரா சகோதரிமார்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நானு ஷமீரா ஜஹான். ரபியுல்லவல் திங்கள் விஷயத்தில் பிரவாதி முகமது சல்லல்லாஹு அலி வசல்லமா பெண்ணிங்கு கொடுத்தோ ஸ்தானமானத்து விஷயத்தில் பல்கவரியோகு வியர்க்கிறேன். இது ரபியுல்லவல் திங்களாய் திக்ரு. ஈ திங்களு துனியாவுரோ எல்லா முஸ்லீம் ரங்கா முகமது சல்லல்லாஹு அலி வசல்லமரோ பெற பேர நமந்தில் நென்பாக்குறாரு. காரணா ஈ திங்களு முகமது சல்லல்லாஹு அலி வசல்லமரோ பெத்துரு செல்றதுக்கு ஆதாரம் உண்டு. அரேபியாத்தில் ஒரு காலம் இந்து பெண்ணு மக்களோ செய்கொகு விட்டோண்டில்லாந்து. காரணா பெண்ணு கிடாவு அப்பசக்குனா பெண்ணு பெத்த பிசைய கேட்டப்பா அப்பமார்கு அவமான சதிக்குகாயோண்டில்லாந்து. பெண்ணு கிடாவுரோ அப்பமாரியே தண்டோ கையாரே குலி கிட்டுத்து மண்ணிட்டோண்டினார். அப்பமாரோ மனசு எத்திர கட்டினா செந்து இதில் நங்கு பிடியாவரும். ஆனிங்கு பத்திராண்டியாரா பெஞ்சாய் மாறினார். பெஞ்சாய் மாறுற ஒரே பல்ல பிர்சத்தில் நோக்கியோண்டு இல்லாந்து. அங்கா பேர மங்கிலாய்த்து கொசில் இக்கோகு புட்டோண்டும் இல்லாந்து. அடிச்சோண்டு பிராணிராண்டி கீழாய்த்து கண்டோண்டினார். பட்டிர உப்பத்ரா எத்தரை இந்து செந்தெங்கு கடா தீர்க்கோகு ஆயில்லேங்கு பெஞ்சாயிரோ பட்டி சாவுக்காரமார்கு கொடுத்துத்து புட்டோண்டினார். பெண்ணு செல்றது ஜீமமே இல்லாத்தோ ஜடா பஸ்து போல பேன்மாய போல பிரயோஜனம் எடுத்தோண்டினார். ராயத்தங்களொட்டியும் நெரக்கரங்களொட்டியும் அவுடுத்த ஆணிங்க சிறிய சிறிய விஷயத்தில் கலாட்டாக்கித்து பிரதீகார எடுத்தோண்டினார். பிரதீகாரத்தை செந்து அவுத்துரோ பெண்ணிங்க விதவை ஆகுறதும் மக்கா அநாத்தாவுறதும் பயசுரோ அப்பா உம்மகு நோக்கரங்க இல்லாமாறாவுறதும் ஆணிங்கு வெளிய விஷயமே ஆயோண்டில்லாந்து. கல்லு வெபிச்சாரத்துல அங்கள ஜீவனை போயோண்டின்து. அப்பரோ பெஞ்சாய்மாரொட்டியும் தைஹிக சம்பர்க்கா பெய்க்ரத்தரை மிருகியத்தே அங்கல கையில் இந்து செந்து இத்திஹாசத்தில் நங்கு ஓதொம்போ பிடியாவரும். மக்காத்தோ ஈ பரிசரத்துல ஈ பெடுக்கு பரிசரத்துல செரிய வயசுலேமே இதெல்லாம் நோக்கித்து முகமது சல்லல்லாஹு அலி வசல்லமகு மனசுக்கு பாரி பேஜாராவரும். முகமது சல்லல்லாஹு அலி வசல்லமரோ சுவாவா அங்கலோ ஆ ராயத்துலுள்ள ஆள்மாரோ நடுலு பேரமே நம் நைந்து ஒர்க்கும் கலவு செல்லாத்ததுக்கு ராயத்தங்க அல் அமீன் செல்றோ விருது கொடுத்து தின்னார். அநாத்தமாரோ விதவையமாரோ விஷயத்துல பேஜாராய்த்து ஹிரா குட்டேக்கு போய்த்து ஏகாந்த இக்கோகு பிரயத்னாக்கியோண்டின் பெஞ்சாயி ஹதீஜாரல்லா வன்ஹா அவுடிக்கு சோறு கொடுத்தோண்டின் ஐம அயல்கு சப்போர்ட் ஆக்கியோண்டின். பிரவாதி முகமது சல்லல்லாஹு அலி வசல்லமக்கு 40 வருஷாயப்பா ஹிரா குட்டேலு மலாய்க்கா தேவச்சரா ஜிப்ரீல் பிரத்யக்ஷாய்த்து முகமது சல்லல்லாஹு அலி வசல்லமக்கு அல்லாஹுரோ சந்தேஷத்தோ எத்துபாட்டு. ஈ சந்தேஷா பெண்ணுக்கு கொடுக்குறோ ஸ்தானமான நோக்கரும். இன்று இதே விஷயத்துல திக்குரு நான் நீங்கள முன்னாலு பல்கவரியோகு பார்த்தாயிரும். ஆணு பெண்ணு செல்றது ஒரே ஜீமா. ஆறு ஆணுரும் உண்டாக்கிறானா ஆ சிருஷ்டிகர்த்தா அல்லாஹுவே பெண்ணுரும் உண்டாக்கிறானு. ஆணு பெண்ணுரோ நடுலு பேத காட்டகு தீரா. ஆறு அவுத்துரோ பெண்ணிங்களொட்டிய நல்ல நம்துலு இக்கிறாரா அங்கமே நீங்கள் அதில் செம்ம நல்லங்கை திக்கிறாரு. அவுத்துரோ பர்த்து போம்பத்துக்கும் பெண்ணிங்களொட்டிய ஜாகிரத்தெளிக்கணும். ஜாகிரத்தில் அங்கள குட்டியோன்ட்டு போகணும். பெண்ணு கண்ணாட்டி போல

மாத்திரில் வன் பேரு கோரிக்கையிலே தின்று புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கையிலே புண்ணுவானது ஏரைகளை கொட்டி யான நிக்கல சுந்தரரை மந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரங் 107.8 FM ரங்கு ரங்குத பதுக்கு.